0: जैसे पढ़
1: सेंटर 94 नॉर्थ साउथ 95.6 ईस्ट वेस्ट 98.2 यू आर लिसनिंग योर RM3 रेडियो
2: தேனிசை அரங்கம்
3: தேனிசை அரங்கம்
2: காலைதோறும்
3: 7 மணி முதல் 8 மணி வரை
2: எஃப்எம் தாளம் வானொலி
3: எஃப்எம் தாளம் வானொலி உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சி, அதாவது தேனிசை அரங்கம் என்னும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 7 ஆகிறது. இன்று சனிக்கிழமை, ஜூன் மாதம் 13ஆம் தேதி. இன்று உங்களுக்கு தெரியும்படி திருமுருகப்பெருமானுக்கு உகந்த திருநாள் இன்று கார்த்திகை திருநாள். அதனால்தான் நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக உங்களுக்காக முருகனை போற்றும் பக்தி பாடல்களை அன்புடன் தருகின்றோம். முதலில் திருப்புகழ் வரிசையில் திருப்பரக்குன்றம் என்னும் திருப்புகழை நீங்கள் கேட்கலாம்.

அன்பு மக்களே, இன்று ஜூன் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் இருப்பதால் பக்தர்கள் பலர் முருக பெருமானுக்காக கார்த்திகை விரதம் இருந்து வழிபடுகின்றனர். இன்று தேய்பிறை திரியோதசி திதியுடன் கார்த்திகை நட்சத்திரம் இணைந்துள்ளதால் இது ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. கார்த்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுடன் தொடர்புடைய புனித நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் மன அமைதி, தைரியம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றார்கள். குடும்ப நலன், கல்வி முன்னேற்றம், திருமண தடை நீக்கம் மற்றும் குழந்தை பேறு வேண்டி பலர் இந்த விரத

யாகத்தை மேற்கொள்கின்றனர். இன்று ஓம் சரவணபவ, கந்தசஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் போன்றவற்றை பாராயம் செய்து சிறப்பாக கருதப்படுகிறது. அடுத்த பாடல் அள்ளி கொடுப்பதில் என்னும் பாடலுக்கு குரல் தருபவர் அம்மையார் கமலா பழனியப்பன் அவர்கள்.

அப்பன் பழனி அப்பன் என்னும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். நான் சொன்னபடி இன்று கார்த்திகை விரதம். காலையில் நீராடி முருக படத்திற்கு அல்லது கோவிலில் தீபம் ஏற்றுதல் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. பால் பழம் அல்லது எளிய சைவ உணவுடன் விரதம் கடைபிடிக்க வேண்டும். ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை 108 முறை நாங்கள் ஓத வேண்டும். மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் அல்லது வீட்டிலேயே தீபம் ஏற்றி பூசை செய்தால் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கார்த்திகை விரதம் கடைபிடிப்பதால் முருகப்பெருமானின் அருள் பெற்று வாழ்க்கையில் தடைகள் நீங்கி அறிவு, ஆரோக்கியம், தைரியம் மற்றும் குடும்பத்தில் அமைதி பெருகும். அடுத்த நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் கடைசி முருகனை போற்றும் பக்தி பாடல் நம்முடைய அருணகிரி செல்வார் மகேந்திரன் பாலன் கிருஷ்ணன் குரலில். இதோ இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக அமைச்சர் ஊரை சேர்ந்த தத்தாகித்னோ திருவங்கதம் தமது மகள் மார்கள் சந்திரா, மாயா, வனிதா மற்றும் பேரன் பேத்திமார்கள் கருணா, பிரயான், கண்டிஷ் மற்றும் மலை உங்களுக்காக இதோ இந்த பாடல்.

தேனிசேரங்கமென்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்று சனிக்கிழமை ஜூன் மாதம் 13ஆம் தேதி. உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு 4028070 என்ற தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைக்கலாம். அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக இந்த பாடலை நாங்கள் அம்மா நீலம், அம்மா தேவி மற்றும் அம்மா வனிதா, அம்மா மைதா, அம்மா ஆனி கோவிந்தன், அம்மா வினோதையாவு உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பூங்கடவே தாள் திறவா என்பது 1980 வெளியான நிழல்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற மிகவும் பிரபலமான காதல் பாடல். இசை இளையராஜா, வரிகளை கங்கன் கங்கை அமரன், பாடியவர்கள் தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமா ராமணன். பதிப்புரிமை காரணங்களால் முழு பாடல் வரிகளை எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் உங்களுக்காக இதோ இந்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். பூங்கதவே தாள் திறவாய் மற்றும் பொன்மாலை சூடிடும் பூவாய் பெண்பாவாய்.

இன்று குடும்பத்துடன் கழித்த அழகான சனிக்கிழமை குடும்பத்துடன் செலவிடும் ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையின் அழகான நினைவாக மாறுகிறது. இன்றைய சனிக்கிழமை அன்பும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு இனிய நாளாக அமையட்டும். வாழ்க்கையில் நாம் சேர்க்கும் செல்வம் பொருள் அல்ல, குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ளும் அன்பும் நினைவுகளும் தான் உண்மையான செல்வம். குடும்பம் அருகில் இருந்தால் எந்த நாளும் சாதாரண நாள் அல்ல, அது ஒரு அழகான நினைவாக மாறிவிடும். அன்பான குடும்பத்துடன் அழகான சனிக்கிழமை சிரிப்புகள் நிறைந்த தருணங்கள், மனதை நிறைக்கும் நினைவுகள். அடுத்த பாடல் ஷாதா திரைப்படத்தில் மின்னலை பிடித்து என்னும் பாடல்.

புறா புறா தமிழன் பாடலை வைத்து நீங்கள் கேட்டீர்களா? இந்த பாடலை ஆள போறான் தமிழர் மெரிசல் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் வெறும் ஒரு சினிமா பாடல் அல்ல, அது தமிழர் பெருமை அடையாளம் மற்றும் நம்பிக்கையின் குரல். இதை வைத்து நீங்கள் கேட்கலாம், தமிழ் மக்களே, நம்முடைய மொழி வெறும் சொல் அல்ல, அது நம்முடைய உயிர். ஆலப்புறான் தமிழன் என்ற பாடல் சொல்வது போல தமிழன் எங்கு சென்றாலும் தன்னுடைய திறமையால் உலகை ஆள முடியும். நாம் பிறந்தது ஒரு பெருமையான இனத்தில், நாம் பேசுவது ஒரு செம்மொழியில், நாம் வாழ்வது ஒரு வீர வரலாற்றின் வாரிசாக. தோல்விகள் வரலாம், தடைகள் இருக்கலாம், ஆனால் தமிழனின் நம்பிக்கை ஒருபோதும் சாயாது. கல்வியிலும் தொழிலிலும் விளையாட்டிலும் அறிவியலிலும் தமிழன் இன்று உலகம் முழுவதும் ஜொலிக்கிறான். இந்த பாடல் நமக்கு நினைவூட்டுகிறது, நாம் சிறியவர்கள் அல்ல, நாம் ஆள பிறந்தவர்கள். ஆகவே எழுவோம், ஒன்றுபடுவோம், தமிழின் பெருமையை உலகிற்கு காட்டுவோம்.

அன்பு மக்களே, இன்று சனிக்கிழமை ஜூன் மாதம் 13ஆம் தேதி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. அடுத்த பிறந்த நாள் பாடலை நாங்கள் சிறப்பாக அலிபிரியான் வாக்குவல்லிருந்து கிருஷ்ணா வேடாச்சலம் தமது பிறந்த நாளை முன்னித்து மனைவி செல்வினா, அம்மா நளினி, அப்பா கோபாலா கிருஷ்ணா, அக்கா ராஷ்னி, மகள் கியாரா, அம்மாய் வினோதா, அப்பாய் வினோத், மாமேநாதன், அத்தை விமி, கெவின், ஐஷா, சப்ரீனா, சந்திரன், ஊர்வானி, பூவனன், அனைத்து குடும்பத்தார்கள் சார்பிலும் வேடாச்சலம். குயந்தன், பொன்னுசாமி, அழகப்பன், கன்னியாப்பன், சிவன், ராமசாமி, ராமன், கந்தப்பன் மற்றும் ராஜனா ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. கிளன்பாக் வக்வாயிலிருந்து அம்மா தங்கை இயாசோமி தமது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் மகன் ரூபன், மருமகள் மேவி, மகள் மார்கள் சிவானி, யுவானி, செல்வானி, மருமகன் மார்கள் கருணன், கலன், அரண், பேரன் பேத்திமார்கள் யுவிலன், நக்கீரன், டோவினா, கியானா, கியான், அத்தை சிலா, அம்பிகை, அனைத்து இயாசோமி குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள் பல. யூனியன் பார்க்கிலிருந்த அம்மா ஜீவா குயந்தன் தமது மகன் கிஷந்தன் அவருக்காக பாடலை கேட்டிருக்கின்றார். மருமகள் கிருஷ்ணா, ரெண்டு பேருடைய திருமண நிறைவு நாள். கிஷந்தன் மற்றும் கிருஷ்ணா குயந்தன் தமது திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றார்கள். வாழ்த்துகின்றவர்கள் மகள் கிஷினி, மகன் குழகன், ஸ்ரேயா, திஷிகா, மிது, அஷ்லே, மேயுல், ஆயுஷ், இஷா, அம்மா ஹுமிலா, பராஜ், நம்முடைய அனைத்து RM3 தொழில் அன்பர்களுக்காகவும் பாடலை கேட்டிருக்கின்றார். மிக்க நன்றி அம்மா. அடுத்த பாடலை நாங்கள் உச்சமா சர்வேஷ்னி தமது பிறந்த நாளை முனித்த அம்மா சரிகா, பா விஸ்வமித், தன்யேஷ், மெக்னா, அன்ஷினி, ஜனவி, கமிஷா, ருவல்லி, அனைத்து உச்சமா குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. இதோ அடுத்த பாடல் ரஞ்சிதமே என்னும் பாடலை நாங்கள் சிறப்பாக, இந்த பாடலை செவஸ்தபோல் ஊரைச் சேர்ந்த அத்தே ரங்கினி பழனி ஆண்டி தமது பிறந்த நாளை முன்னிட்டு அன்புள்ள கணவன் அத்தே மணி, அத்தே புஷ்பா, அத்தே பூமாலா, அத்தே சரோஜ், அனை வாசன், அனி சுந்தரி, அனைத்து பழனி ஆண்டி

அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக லக்லேமாஸ் கிவியா ஜுகாம்பா ஊரை சேர்ந்த அம்மா பல்லவி மற்றும் தேகூஜிலிருந்து அவருடைய அம்மா வனிசா சுப்ராயன் வையாபுரி நதன் அம்மா ஆனந்தி குலன் அப்பா சந்திரன் கணேசன் அனைத்து மாமன்பார்களுக்கும் அத்தைமார்களுக்கும் அக்கா தம்பி மற்றும் உற்றார் உறவினர்களுக்கும் அடுத்த பாடல்

கேட்டிருக்கின்றார் சுப்ராயன் குலன் வையாபுரி குடும்பத்துக்கு இதோ அடுத்த பாடல் புலூஹூஷ் ஃபிளக்கிலிருந்து யுவிலா வீரப்பன் பிச்சைக்காரன் தமது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார் வாழ்த்துகின்றவர்கள் கணவன் யுவன் மகன் யோசன் மற்றும் தொடக்க நிலை தமிழ் ஆசிரியர்களின் கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் பல இதே பாடலை நாங்கள் நாயுடு அப்பாது தமது பிறந்த நாளை முன்னிட்டு சரோஜினி நைகி பிரீத்தி மற்றும் அனி உங்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார்கள் லமிச்சே ஊரைச் சேர்ந்த அம்மம்பத்தா மசிரோன் கனகி பிரிசிலா பாலன் குமிலா பரவிடன் வினா தனிஷா ரிஷ்வோன்லிருந்து அத்தே சீதா மற்றும் அமேராஜு ஜெகம்பரம் வக்வாலிருந்து தனிஷா தலினா அக்ஷய் லமுகிலிருந்து சுஷிலா மற்றும் சீனிவாசன் பிரான்ஸ் நாத்தைச் சேர்ந்த மாலா விலோஷா மற்றும் திருமதி உங்களுக்காகவும் பாடலை அளித்திருக்கின்றோம் பிட்டோ ஊரைச் சேர்ந்த அத்தே கமலா வாணி நல்லன் தமது பிறந்த நாளை முனித்து மாமை ரூபன் அப்பாய் அம்மாய் மல்லிகை கதவி கேதாரன் குழலி அனைத்து நல்லன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் அடுத்த பாடலை ஏ ஆர் ரஹ்மான் குரலில் மற்றும் இசையமைத்த வேற லெவல் சாகு பாடலை நாங்கள் சிறப்பாக பூமாலே கிரீஷ் மற்றும் புஷான் உங்களுக்காகவும் அளித்து இருக்கின்றோம்

அன்பு மக்களே, இன்று சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை. வீட்டில் இருந்தாலும் நாம் எப்போதும் ஏதாவது வேலைகளை செய்து கொண்டே இருப்போம். ஆனால் அதற்கிடையில் உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்வதும் மிகவும் முக்கியம். சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள், மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காகவும் நேரம் ஒதுக்குங்கள். வேலை முக்கியம்தான், ஆனால் ஆரோக்கியமும் மன அமைதியும் அதைவிட முக்கியம். அனைவருக்கும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் ஓர் அழகான வார இறுதி நாட்களை அனுபவிக்கட்டும். நம்முடைய இன்றைய தேனிசேரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த பாடல்களோடு நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. நாங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே வானொலியில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.